0: பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்கு.
1: வினதியாக் வச்சதையும் கீழே பலாகி நீட்டியாம கபுட்டு அப்பே ஒழுவை கூடு அதெல்லாம் பித்தரா தானவா மே சிதுவன ஹெமதேம தீஷ் பாலினிக்காய் இத்தின் மே சமாஜே கென வினதே வாழ்கென ஒபட்டாத் அதாசா கேதி அப்பி அப்பி கெனம கதா கரமு சர்ச் சைட் லைட் இரிதா உதே அட்டட வினசுட்டு கெமதி ஒபே அதாசட அப்பே துரகதன வியூர்த்தாய் பிந்துவாய் ஹதாய் பிந்துவாய் துனாய் அனு துனாய் பகாய் அனு துனாய் ஹத சர்ச் லைட் சமாஜ கமிஷனர்.

0: பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்கு.
1: தரங்க கருவான் ஹேட்டதினேக் மோனட்ட மோன தரங்க கரன லுவக்தினோ சூப்பவேதி பினிஷ்சான்.
2: Unfortunately, today, some of you will be going home.
1: Obe mulu jeevithema venas kala haki.
3: Welcome to MasterChef Sri Lanka.
1: Sama Sinuswaga saha inda dinakama ratri 8ta. MasterChef Sri Lanka. FM 93.5. FM 93.7. Lakhana. Radio ITN. Satyaga Lakhana.